தினதேருள் துணியா மாறாளே பாத்தள கிசி பணிஹார் பாத்தள கிசி பணிஹார் மிதுலக தீவரியோ धरा में सया तू दड़ू दो दिरिया मारा जन रे दो दिरिया।